0: இதை நடவுல அண்டித்தனை
1: மாடதோ தீரனி மதிலோ தாகமே சிலிபி முத்து கை சின்னு குத்தேனை கை க